0: மக்ஃபாஸ்ட் 90.4 நாட்டுக்காருக்கு கூட்டாய்.
1: வாக்குகள்க்கு சிறகு விரிச்ச ஆகாசத்தேக்கு பறக்காம், கவிதைகளிலூடே மனசின்ட நிசப்தத கேட்காம், ஹிருதயத்தை ஸ்பர்சிக்கிற வரிகளும் சிந்தகள் உணர்த்தும் கவிதைகளுமாய் எத்தனும் ரேடியோ மக்ஃபாஸ்ட் 90.4 காவ்ய சஞ்சாரம்.